தஜம் தத்தி கிட்ட தத்தஜம் தத்தஜம் தத்தஜம் தத்தா தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தத்த திங்கடி கிடக தத்த திங்கடி.

0: ஆதம்
1: நீ அழகின் கதிராய் அணையும்போ
2: சிறகளிலேதோ புதிய விகாரம் அழியுகையானின் விஷாதம்.